ஸ்ரீமணி கீதம், கோபி சுந்தர் சங்கீதம், சித் ஸ்ரீராம் பாடின் பாட்டா, சித்திரம், கீத கோவிந்தம்.